ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் டாட் காம் டீம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Now we welcome you all to listen the great Vedic chant Sri Rudra Ganapatha.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் பகசா பஞ்சவிம்சதி வார்ஷிகா.

0: ராக நமஹ.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி ஃபாலோவிங் இஸ் சுக்ல யஜுர்வேதம் மாத்தியாந்தின சாகா அத்தியாயம் 26.

0: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ

தேனை ஆளுவதுன் கடன் அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர் பார் அருணாச்சலா காந்தமிரும்பு போர் கவர்ந்தனை விடாமல் கலந்தெனோடிருப்பாய் அருணாச்சலம்

0: அருணாச்சல கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலாம். கேளாதளிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சல. கையினிற்கனி உன் மெய்ரசம் கொண்டு வகை வெறி குளவருள் அருணாச்சலாம். கொடியிட்டடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல.
1: Yesterday we saw the 28th verse. சாப்பாடுன்னை சார்ந்துணவாயின் உணவாயான் சாந்தமாய்ப்போவன் அருணாச்சல. That சாந்தம் is the fruit of ஞானம். சாந்தம், Shanti means peace, and peace is our real nature. The Upanishad says peace is self, atma. Shantoyam atma. What is this Atman, the Self? It is nothing but Shanta, Shanti. And in the presence of Arunachala, or in Bhagavan's presence, everybody experienced

0: ఓం నమః శివాయ. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஐயார் கடம் பொய்கை புக்கு முகையரமக் கையார் குடைந்து குடைந்தும் கழல்வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரலல் போல் செய்யா பெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் ஐயார் தடங்கன் மடந்தை மடவாடா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் ஐயாமற் காப்பாய் மேலோர் எம்பாவாய் என்கின்ற அற்புதமான அடுத்த திருப்பாடலை இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். இறைவனுடைய திருவிளையாடல் அதி அற்புதமானது. இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் நடக்குன்னு நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாத திருவிளையாடல். அதைவிட அற்புதம் அடியவர்களும் இறைவனும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகங்கள். இந்த உலகமே ஒரு பெரிய நாடக மேடையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இன்னொரு விதமா சொல்லலாம், சம்சார சாகரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதுதான் இந்த பொய்கை. இந்த பொய்கையாகின்ற சம்சார சாகரத்திலே நம்ம இறைவனுடைய திருவடிகளை பாடி அவனுடைய அடியவர்களை பணிந்து வணங்கி இறைவனுடைய அருள் பெற வேண்டும். அப்படி பெற்றவர்களுடைய சரித்திரங்கள் தான் இங்கே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் இதுல நமக்கு நினைவூட்டக்கூடிய சரித்திரங்கள் என்ன வரணும், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் வழிவழியாக ஆட்சிது கொண்டு வருகிறோம், வாழையடி வாழையன வந்ததற்குட்ட இந்த சைவ மரபு, ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமரு. என்ன செல்வம், அருட்செல்வம் கொடுக்க மட்டுமே கிடையாது, பொருட்செல்வத்தையும் கொடுக்கிறார். இமயேதரும் சோரும் கூறையும் எத்தலாம் இடர்கடலுமாம் என்று பாடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நமக்கு இங்கே வேணும் குறையில்லாம இந்த உலகத்துல இருக்கணுமா, சிவபெருமானை பணிய வேண்டும். ஆச்சு, இந்த உலகத்தை விட்டு அடுத்த அவ்வுலகத்திற்கு செல்ல வேண்டுமா, அவனே கதி, அவனே அருள் செய்கிறான். இமயேதரும் சோரும் கூறையும் என்ன பண்ண, நமக்கு இந்த சாப்பாடு துணிமணி இருக்க இடம் இதுக்குத்தானே அடித்துக் கொண்டு வருகிறோம், அதை கொடுக்கக்கூடியவன் இறைவன். அது தாண்டி அப்புறத்திற்கு சிவலோகம் சென்றாலும் கூட அவனே கொடுக்கிறான், அவனே அருள் செய்ய வேண்டும், அது வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நமக்கு அருள் செய்யக்கூடியவன் அவனாகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட செல்வத்தை அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் தரக்கூடிய செல்வ சிறுவருங்கள் ஐயா தடங்கள் மடந்தை மணவாளா, ஐயா தலைவனே நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம். என்ன விளையாட்டு, எப்படி எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான், ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான் என்று பார்த்தால் அத்தியற்புதமான சரித்திரங்கள் இங்கே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இரண்டு சரித்திரங்கள் பார்க்கலாம். இந்த பொன்னிவள நாடு என்று சொன்னாலே அந்த சோழ நாடு மிகச்சிறந்த நீர்வளத்தை கொண்டிருப்பதாக அது இருக்கிறது. அத சேக்கிழார் பெருமான் பாடும் பொழுது மிக அழகாக இதைத்தான் சொல்லுவார், சிறந்ததாக இருக்கக்கூடிய பொன்னிவள நாடு. வையம் புறக்கும் தனி செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம் பனையும் செழிநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்கீர் வாய்மை அருமலை நூர் புரிந்த சீல புகழ் அதனால் என்று பாடுவார். பொய்கைகள் ஏராளமாக இருக்கக்கூடிய இடம் இது இந்த பொன்னிவள நாடு. அங்கே நடந்த ஒரு பொய்கையிலே அந்த இடத்துல அதே ஒரே ஊர்ல ரெண்டு விதமா சரித்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சரித்திரம், நமக்கு ரொம்ப பிடிச்ச சரித்திரம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு சரித்திரம். நம்ம போட்ட காசை போட்ட இடத்துல போய் இல்லை ஏதாவது ஒன்று போட்ட பொருளை போட்ட இடத்துல தேடினாலே கிடைக்காது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுக்கிறார் என்று சொன்னால் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் பின்தொழிந்தோம், ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. இதை தவிர நமக்கு வேற செல்ல முடியும். அவர் திருமுதுகுன்று என்று சொல்லக்கூடிய விருத்தாஜலத்துக்கு போறார். விருத்தாஜலத்துக்கு போறவர் எப்ப அடுத்தது அங்க பரவீனாச்சியார் இருக்கிறார், அவருக்கு இந்த அடியார்களுக்கு திருவமுது படைக்கக்கூடிய இந்த செய்வ துண்டெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் காசு வேணும், பொருளினார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் வேணும், எனக்கு காசு கொடுன்னார். வாசி தீரவே காசு நல்கிறார். அவர் கேட்கறதுனா ரொம்ப நல்லா சொல்லுவார், நீள நினைந்தடியேன் உத்தை உண்மை நித்தலும் கைதுடுவேன், வாழ கண்மடவாய் அவள் வாடி வருந்தாமே. எனக்கு கேட்கல, உண்டாட்டி வருத்தப்படுவா அதனால கேட்கிறேன். வாழன கண்மடவாய் அவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பருடைய பணியே என்று சொல்லுவார். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, நம்ம வேடிக்கையா இப்ப சொன்னா ஏடா உனக்கு கொடுத்து நம்ம யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதை கொடுத்துதான் இங்க கொண்டு வந்து போடப்படாத, ஏதோ ஒன்னு கொடுக்குறான், ஆனா வேட்டி செய்ய கொடுக்குறாங்க, ஆனா வேட்டி செய்யல கொடுக்குறீங்க, ஒரு கவர்ல போட்டு கொடுக்க கூடாதா? சரி போச்சுப்பா, கவர்னா கவர்ல தான் போட்டு கொடுப்பீங்களா, ஒரு நல்ல பாக்ஸா கொடுத்தா ஒரு மரியாதையா இருக்காதா? சரி உளிராம்போ, சரி வேட்டி சேல ஏன் தனித்தனியா போட்டு கொடுக்க மாட்டீங்களா? சரி போ, அதையும் கவர்ல போட்டு, கவரை பாக்ஸ்ல போட்டு, பாக்ஸ் இன்னொரு கவர்ல போட்டு தனித்தனியா கொடுத்தோம். ஏங்க இதை நான் எடுத்துட்டு போனோம்ல இங்க இருந்து, ஆனா கொடுக்கறத கொடுங்க, வீட்டுல இருந்து வந்து கொடுக்கூடாதா? இப்படி கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். இதே இது அவர் கேட்கிறார், என்ன எனக்கு பங்குனி உத்தர திருநாளுக்கு நெல் வேணும்னு கேட்டார். எல்லா இடத்துலயும் பஞ்சம், பகவான் திருக்கோளில அந்த குண்டையூர் கிளாரினாலே அந்த குண்டையூரிலே எல்லா அந்த பூதங்களின் மூலமாக நெல் மழை பொழிய வைக்கிறார் குண்டையூர்ல. சரி ஆச்சு, இவர் என்ன பண்ணணும், எடுத்துட்டு போலாம் இல்லையா? இவர் கேட்கிறார், ஆளில்லை எம்பெருமான், எப்பா எனக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுலாம் ஆளு கிடையாது, நீ போட்ட இல்ல என்ன எங்கேயோ போடுவியா, எனக்கு திருவாரூர்ல வேணும், கொண்டு வந்து குண்டையூர்ல போடுவியா? கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியை எப்ப எடுத்துக்கொண்டு வந்து கொடுன்னார். நீ அங்க போடுறது முக்கியம் இல்ல, நீ போட்டதெல்லாம் நான் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, கொண்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து போடுன்னார். இப்ப நம்ம நமக்கு வருமா? நமக்கு வரும், ஆனா பகவானுக்கு வந்ததா? வரல, கொண்டு வந்து போட்டான். இதாவது பரவாயில்ல, அட நெல்லு ஒரு இடத்துல போட்டா எடுத்துட்டு வந்தான். இவர் என்ன இடத்துல இங்க திருமுதுகுன்றூர் போனப்படுது, விருத்தாஜலம் போனப்படுது, காசு இல்ல காசு கொடுன்னார், காசு கொடுத்தான். ஏதோ 12,000 பொன் கொடுத்தான், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, 12,000 பொன் காசு கொடுக்கிறான். கொடுத்தா கட்டிக்கிட்டு வாங்கி வரலாம் இல்ல, ஆனா அடியவர்கள் அப்படி இல்ல. இவர் தன்னுடைய திறத்தை எங்கே காண்பிக்கிறார்? இறைவரை பாடுகிறார், ஆஹா மெய்யில் வெண்பொடி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் பாடினார். சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பகவான் இடத்துல இருந்து கொடுத்துட்டே நான் சொல்றத கேளு, என்ன அருளும் இக்கனகம் எல்லாம் அடியேனருக்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என பண்ணும். எனக்கு இங்க காசு கொடுத்துட்டேன், ஆனா நான் எடுத்துட்டு எல்லாம் போக மாட்டேன். அங்க ஆரூர்ல இருக்கிறவங்க ஒருவேளை இருக்கலாம், சேக்கலார பத்தி சொல்லல, ஒருவேளை ஆரூரில இவரை பற்றி யாராவது ஐயம் உற்று இருக்கலாம், இவர் தொண்டர் தானா, எப்படிப்பட்டவரே, நான் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டார், இவர் சிவபெருமான்னு சொல்லிட்டு குடூரா போயிட்டு வரா, ராஜா மாதிரி இருக்கிறார், பரம சுகபாசியா இருக்கிறார், அலங்காரமா இருக்கிறார், சுந்தரரா இருக்கிறார், எத்தனை பேர் நம்புவாங்க? மனுஷங்கள் தானே எல்லாருமே, மனுஷங்கள் நம்பாம இருந்திருக்கலாம், சாத்தியம் இருக்கு. அவர் அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்க வேண்டும், அங்கே அவர்களெல்லாம் ஆச்சரியப்படும்படியாக, அவர்களெல்லாம் அதிசயிக்கும்படியாக, அங்கே அங்கே மருளுற, அதாவது அச்சமுறை ஆச்சரியப்பட வியப்பமடைய அங்கே கொண்டு வந்து கொடுன்னர். சிவபெருமான் அதை விட விளையாட்டு காமிச்சார், அவ்வளவுதானே, நீ என்ன பண்ண, செழு மணிமுத்தாற்றில் இட்டு இப்பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்கான். இவராவது பரவாயில்ல, சரி ஏட்டா கொடுத்துட்டு போ, நான் இங்க கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல, நீங்க இருக்கிற ஆத்துல போடு, அங்க இருக்கிற குளத்துல போய் எடுத்துக்கோன்னர். திருமணிமுத்தாறு, அது மணிமுத்தாறு நதியில போடு, அங்க கொண்டு வந்து உனக்கு கிடைக்கும்னர். இவர் அதை விட பெரியாரு, இவர் என்ன பண்ணார், சொன்ன உடனே இவர் விளையாட்டு காமிக்கிறார். ரெண்டு பேரும் அத்தியாச்சரியமான சரித்திரங்கள் இதெல்லாம். இவர் என்ன பண்றார், என்று தம்பிரானார் நல்கும் இன்னொருள் பெற்ற பின்னர், சும்மா இருக்கலாம் இல்லையா, அவர் காசு கொடுத்ததே பெருசு, காசு கொடுன்னா அட ஒரு காசு ரெண்டு காசு கொடுக்கல, 12,000 பொற்காசு கொடுத்தார். சரி கொடுத்தாரா, கொடுத்ததை அங்கே கொண்டு வந்து கொடுன்னாரா, சரி அங்கே கொண்டு வந்து கொடுங்க, என்ன பண்ணும், ஆத்துல போட்டு குளத்துல இடனார், சரி அது வரைக்கும் ஆச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணார், இதே காசுதான் கொடுக்கிறாரான்னு பாக்குறாராம். என்ன பண்ணார், வன்றொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு மணிமுத்தாற்றில் பொந்திரள் எடுத்து நீருள் புகவிட்டு போதுகின்றார். மகனே, அத பரமேஸ்வர, நீ என்னை வந்து தடுத்தாட்கொண்டது சரின்னு சொன்ன நான் என்ன பண்றேன் பார், அதுல இருக்கிறத மச்சம் வெட்டி எடுத்துக்கிறேன்னு ஒரு காசுல வெட்டி எடுத்துட்டாராம். சிவபெருமானுக்கு தெரியாதா என்ன? இவர் என்ன பண்றாரு, ஒரு காசு வெட்டி எடுத்துக்கிறார், இப்படியே இருக்கிறதா இங்க உரைச்சு பாக்குறாரு. இத்தனை கரெக்டா இங்க இருக்கணும், இத்தனை கேரட், இந்த கேரட் தங்கம் தான் இங்க வரணும். நமக்கு எல்லாம் கேரட் கூட வராது இப்போ, ஆனா இங்க கேரட், இந்த கேரட் தங்கம் தான் வரணும் அப்படின்ட்டு அதை என்ன பண்றாரு, உரைச்சு தங்கத்தை அவர் முடிச்சு வச்சிருந்தார். இவர் திருவாரூருக்கு போறார், ஒண்ணு தப்பு இல்ல, ஒவ்வொரு ஊரா அப்படியே சென்று கொண்டு செல்லுகிறார். இங்க போய் என்ன பண்ண, பறவையார் இடத்துல போய் சொல்லுகிறார், இது மாதிரி பகவான் கொடுத்தான், வாவா நாயனார் முதுகுன்றர் முதுகுன்றர் நமக்களித்த நன்னிதியம் தூயமணி முத்தாற்றில் புகவிட்டேன், துணைவரவர் கோயிலின் மாளிகை மேல்பார் குளத்தில் அவர் அருளானே போயெடுத்து கொடுகோட பொதுவாய் என புகல. அவர் கொடுத்தாரு, காசு கொடுத்தாரு திருமுதுகுன்றூர்ல அந்த நாதர், நான் அதை மணிமுத்தாற்றிலே இட்டேன், இப்ப போய் இந்த குளத்துல என்ன பண்ணலாம், திருவாரூர் குளத்துல போய் தேடலாம். சிரிக்கிறார், என்ன அதிசயம் தான் இதுதான் என் சொன்னவார் என்று மின்னடையார் சிறு முருகருடன் விளம்ப மெய் உணர்ந்தார். அந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்லாம் நிதானம் ரசிச்சு பார்க்கணும். மெய்யாகின்ற இறைவனையே உணர்ந்தவர், இறைவன் எப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரிந்து கொண்டவர், எல்லா அடியார்களோட இங்க போகிறார், குளத்துக்கு செல்கிறார், பறவையாரோடு செல்கிறார். போறவர் என்ன பண்ணார், அங்கிருந்து ஆற்றுல போய் அந்த ஆற்றுல போட்டவர் குளத்துல போய் தேடு தேடுன்னு தேடுற, எங்க கிடைக்கும், சிரிக்கிற பறவை நாச்சியார், யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அங்க விருத்தாஜலத்துல இருக்கிற ஆற்றுல கொண்டு போய் தங்கத்தை போட்டு தங்க காசை போட்டு திருவாரூர் குளத்துல வந்து எடுக்கிறீங்களே, இது எப்படிப்பட்டது, ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவீர் அருள்வோ சாற்றும் என்று சொன்ன உடனே பாடுகிறார் மெய்நீர் என்று சொல்லும்படியாக. இவ இப்படி கேலி பண்றாளே, கேலி பண்ணலாமா, கேலி பண்ணாதபடியாக எனக்கு பொன் கொடுன்னார். கொடுத்த இத்தளத்தை விளதரே கெடுத்திடும் என்று சொல்லும்படியாக என்னுடைய அந்த இடரை கேலி, இவர்கள் செய்யக்கூடிய கேலியை கெடுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பகவான் கொடுக்கிறார், பகவான் அந்த 12,000 பொன்ன கொடுக்கிறார். எடுத்தது மட்டுமே இல்ல, எடுத்த உடனேயே அதான் முதலே பார்த்தமே இது இப்ப முடிஞ்சு வச்சுட்டு இருக்கிறார். எது அன்னைக்கு அந்த காசு கொடுத்தாரான்னு குறைச்சு பாக்குறார், இப்ப கொடுத்த காசும் அப்ப கொடுத்த காசும் ஒன்னான்னு. இவர் முடிஞ்சு வச்சிருக்கிறது அவருக்கு தெரியாதா என்ன, எங்கும் இருக்கக்கூடிய சர்வாந்தரியாமிக்கு தெரியாதா என்ன? அவர் என்ன பண்ணார், கொடுத்தது மாற்று குறைத்து கொடுத்தார். உடனே திருப்பியும் பாடுறார், இப்பவே மூணு பாட்டாச்சு, அதுக்கப்புறம் பாடுகிறார், இறைவா என்னது இப்படி பண்ணிட்டியே, மாற்று குறைய கொடுத்திருக்கிறீரே, மாற்று குறையாம கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் பாடுகிறார். சொன்ன உடனேயே அன்பில் வரும் பாட்டு வந்து குத்து வந்தார் படு வாசி முடிவெய்தும் ஓட்டரு செம்பொன்னக்க உருமாவும் குறையாமல் காட்டுதலும் மகிழ்ந்தெடுத்துக் கொண்டு கரையேறினார் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய திருவடிகளை திருமூலட்டநாதன் போய் பார்க்கிறாரா. இதை எடுத்துக்கொண்டு இங்க மொய்யார் தடம்பைகை புக்க முகேர் அண்ணன் கையார் குடைந்து குடைந்து உன் கலல்வாடி ஐயா மடிகடியோம் வாழ்ந்தோம் கான் ஆனல் போல் செய்ய வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் நடங்கள் மடந்தை மணவாளா ஐயா என்று சொல்லும்படியாக மொய்யார் தடம்பைகை என்பதுதான் இந்த இடத்துல திருவாரூர் குளம். மொய்யார் தடம்பைகை புக்கு முகேர் அண்ண கையார் கடை குடைந்து குடைந்து உன் கலல்வாடி பெருமானுடைய திருவடிகளை பாடிக்கொண்டு அங்கே காசிவர்மா காசிவர்மா கையார தேடு தேடுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேடினாரே அதுதான் இந்த சரித்திரம். கையார் குடைந்து குடைந்து உன் கலல்வாடி, ஒரு தடவை காசு கிடைக்கலேன்னு பாட்டு பாடுகிறார், கிடைச்ச காசு வாசி குறைவாக இருந்ததேன்னு பாடுகிறார், கிடைத்த உடனே ஆஹா கொடுத்தியே நீ எப்பேற்பட்ட அருளாளன் என்று அவனை பாடுகிறார். அப்படி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் தான் ஆரலபோல் செய்யா பெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கள் மடந்தை மணவாளா என்று சொல்லும்படியாக சிவபெருமானை பாடக்கூடிய சரித்திரம். இன்னொரு முறையாக சொல்லலாம், சிறுமருங்குள் செல்வான்னா இந்த இடத்துல இறைவனையே செல்வமாக பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சிறுமருங்குள் மையார் பறவை நாச்சியாருடைய தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விளையாடுகிறாரே சிவபெருமானோடு, அந்த சரித்திரத்தையும் நினைத்து பார்க்கலாம். இங்க ஒரு சரித்திரம் இல்ல, தினமும் இதுல ரெண்டு வரும் ரெண்டு வரும் சொன்னா இதுல ரெண்டாவது சரித்திரம் ஒரு சுருக்கமாகவும் நம்ம பார்க்கலாம். திருவாரூர் கமலாலய குளத்திற்கு ஒருவர் வருகிறார், மையார் தடம்பைகை புக்கு முகேரண கையார் குடைந்து குடைந்து உன் கலல் பாடுகிறார். யாரது? தண்டியடிகள் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவருக்கு பிறப்பிலேயே கண்ணு கிடையாது. ஆடும் செம்பர் கழல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண் காணார் பிறந்ததிலிருந்தே கண்ணு கிடையாது அவருக்கு. காணும் கண்ணார் காண்பது மெய்த்தொண்டேயான கருத்துடையார், பேணும் செல்வ திருவாரூர் பெருமானடிகள் திருவருக்கே திருவடிக்கே போனும் அன்பினார் பரவி போட்டும் போற்றும் நிலைமை என்று சொல்ல முடியாத கண் இல்ல, ஆனா கருத்து இறைவனிடத்திலேயே ஒன்றி கிடக்கிறது. அந்த தண்டி அடிகள் திருவாரூர் பெருமானை வழிபட்டு கொண்டு வருகிறார். இங்கே சமணனுடைய ஆதிக்கத்தினாலே திருவார் அந்த கமலாலய குளத்தை சுத்தி அவர்கள் சின்ன சின்ன அறைகள் செய்து அங்கே தியானம் செய்ய வேண்டும் என்று பெரிய குளம் கடந்த மாதிரி பெருசா இருக்கும் அந்த குளம், நீங்க போய் பார்த்திருக்கலாம். அதான் சொல்லுவாங்க செங்கல நீர் ஓடை, இது எல்லாம் அஞ்சு அஞ்சு வேலி என்று சொல்லுவார்கள். கோயில், குளம், ஓடை எல்லாம் அவ்வளவு பிரிச்சு எல்லாமே ஒரே அளவு என்று சொல்லுவார்கள். அந்த குளத்திலே எல்லா விதமாகவும் பாடிகள் சமணர்கள் அமைத்த காரணத்தினாலே நீரானது வர தடைப்பட்டது. தினமும் அங்கே நீராடி தன் மேனையிலே திருநீராடி திருநீற்றம்பெருமானாம் திருமூலட்டானத்து இறைவனை தரிசிக்கக்கூடிய தன்னுடைய மனத்தினாலே தரிசிக்கக்கூடிய தண்டி அடிகள் தண்ணியிலேன்னு சொல்லி வருந்தினர். வருந்தின காரணத்தினாலே இதை நாமே தூரெடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை தூரெடுப்பதற்காக வெளியிலே அந்த குளத்திற்கு வெளியிலே ஒரு கோல் நட்டு தன்னை அதிலே பிடித்துக் கொண்டு ஒரு கயிற்றினாலே பிடித்துக் கொண்டு தூர்வார ஆரம்பிக்கின்றார். கண்ணு கிடையாது, கண்ணிருந்தாலே நம்ம ஒரு முள்ள கூட ஒரு கல்ல கூட எடுத்து போட மாட்டோம். ஆனா இவரோ இறைவனுடைய திருக்குளம் இப்படி பாழ்பட்டு இருக்கிறதே என்று மையா தடம்பை

0: ஆசிலான் அறமாவது அறியவருமோ உமக்கு என்று சொல்லுகிறார். அந்தவில்லா அறிவுடையார் என்று இந்த இடத்துல இவரை பற்றி சொல்லுவார். இவர் அந்தகர் என்று சொல்லலாம், கண் வெளிக்கண்டுதான் இல்லை, ஆனா அந்தமிலா அறிவுடையார் என்று ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்டியடிகள் அதுக்கப்புறம் சொல்லுகிறார், இந்த இதை பழுவிடுத்துகிறீர்களே சவணப்பாவிகாய், எனக்கு இந்த கண் வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவங்க ஒரு சேலஞ்ச், நீ இப்படி உனக்கு கண்ணே கிடையாது, நீ பண்ணக்கூடியது தவறு, நீ என்னடா நீ இப்படி சொல்லுகிறாய், உனக்கு கண் வந்தால் எனக்கு கண் வருவது மட்டுமல்ல உங்கள் கண்ணும் போகும், அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் இதையே விட்டு விட்டு போய்விடுகின்றோம் என்று சொல்லி அவர்களும் சபதம் ஏற்கின்றார்கள். இது அந்த சோழ மன்னனுக்கு தெரிகின்றது. இந்த தண்டியடிகளை அந்த அவர் செய்யக்கூடிய திருப்பணியை நிறுத்தி விடுகின்றார்கள் சமணர்கள். அப்போ தண்டியடிகளிடத்திலே வந்து சோழ மன்னன் கேட்கிறான், என்னது இது என்ன மத்தியஸ்தம் பண்றதுனால அவன் செல்லுகிறான். அப்போ சொல்லுகிறார், இறைவன் அருளாலே எம்முடைய கண் வரப்பெறும், அவர்களுடைய கண்ணெல்லாம் போகும், நீ என்ன செய்வாய்ன்னா போனா அவரை துரத்தி அடித்து விடுகிறேன், நீ சொல்லக்கூடிய நெறியை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றான். அவ்வளவுதான். செல்லுகிறார் அந்த கமலாலய குளத்திற்கு அருகே நின்று இறைவனை வேண்டிக் கொண்டு, இறைவா என்னுடைய கண் தெரியும்படியாக காற்று என்று சொல்லி, ஏன் இந்த அடிமை சிவனுக்கு யான் என்னில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண்ணிழப்பார், ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றே அஞ்செடுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். வையார் தடம்பொய்கை புக்கு, இதான் முக்கியம். இறைவனுடைய திருவடியை தொழுது கொண்டு உண்மையான பொருள், சத்தியமான பொருள் சிவபதமே சிவபெருமானே, இந்த நெறி சைவ நெறிதான் சத்தியமான நெறி, என்னுடைய கண் வரும், நான் அவனுக்கு சிவபெருமானுக்கு அடிமை என்று சொன்னால் என்னுடைய கண் வரும், இவர்களுடைய கண் போகும் என்று சொல்லும்படியாக அங்கே சபதம் மேற்கொண்டு அந்த குளத்திலே மூழ்குகின்றார் தண்டியடிகள். மூழ்கி எழக்கூடிய சமயத்திலேயே எழுந்தவுடனே தொழுது புனல் மேல் எழுந்தொண்டர் தூய மலர்கண் பெற்று எழுந்தார். அவருக்கு கண் வருகின்றது, மதூய மலர் கண் பெற்றெழுந்தார். பொழுது திரியா வகை அமரர் பொழிந்தார் செழுந்தன் பூமாரி, எழுதை அமணர் விழித்தே கண் இழந்து தடுமாற கண்டு பழுது செய்த அமன் கெட்டதென்று மன்னன் பகர்கின்றான். மன்னன் பார்த்தான், சவணர்களுக்கு கண் போனது, தண்டியடிகளுக்கு கண் வந்தது, நீங்கள் சொல்லுவதே சத்தியம் என்று சொல்லி அவர் செய்யக்கூடிய திருப்பணிக்கு உதவினான், சைவநெறி மாறினான் என்று மொய்யார் தடம்பைகை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்தொன் கடல்வாடி ஐயா, பெரியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரல்போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் வழியார் ஹடங்கன் மடந்தை மணவாள ஐயா, நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் ஐயாமற் காப்பாய் இமையலோர் எம்பாவா என்று இரண்டு விதமான சரித்திரங்கள் ஒரே ஊரிலே பொய்கையிலே திருவாரூர் பொய்கைக்கரையிலே ரெண்டு பேரும் குடைந்து குடைந்து விழுந்தார்களே அந்த அற்புதமான சரித்திரத்தை நாமும் சிந்திக்கிறோம். இறைவனுடைய ஐயா, நீ அக்கண்டொருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையில் நாம் விந்தொழிந்தோம் என்று எல்லா வகையாகவும் நாம் உய்வடைகின்றோம், அடியவர்களை பணிந்த மாத்திரத்திலே என்று சொல்லக்கூடிய கருத்தையும் நினைந்து இறைவனை இறைவனுடைய திருவடியார்களை இறைவனுடைய திருவடியை சிந்திக்கின்றோம், வந்திக்கின்றோம். வாழ்த்துக்கள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சந்தமா ரயிலோடு திருக்காலத்தி பதிகம்.

0: இறைவன் ஒருவன், அவன் அருவம் உடையவன், ஆனால் பல உருவங்களை எடுப்பவன், அவன் ஒன்றாக இருப்பவன். காலத்திற்கும் இடத்திற்கும் அன்பர்களின் இயல்புக்கும் ஏற்றபடி கருணையினால் புதிய பல தோற்றங்களை அவ்வப்போது எடுத்துக் கொள்கிறவன். ஆனாலும் அவன் ஒருவன்தான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் என கந்தபுராணம் சொல்கிறது. ஏகம் சத் விப்ரபஹிதா வதந்தி என வேதம் சொல்கிறது. அன்பர்களின் விருப்பப்படி வடிவம் கொள்ளும் இறைவனுக்கு இரண்டு திருவடி என்றால் ஏகபாத மூர்த்தியாக ஒற்றை காலில் காட்சி அளிக்கின்றான். இரண்டுக்கு மேல் இல்லை என்றால் வேதம் அவனுக்கு ஆயிரம் கண் ஆயிரம் பாதங்கள் என்று கூறுகிறது. பக்தருடைய கணக்கை வரையறுக்க முடிந்தால் அவனுடைய வடிவத்தையும் வரையறுக்கலாம். ஆனால் இரண்டையும் வரையறுப்பது என்பது இயலாத காரியம். வரையறை தெரியாத போது பல என்று சொல்லுவது பொருத்தம். ஆயிரம் வகையில் பிழைக்கலாம் என்பர். பல வகை என்பதையே ஆயிரம் வகை என்று சொல்லுவது வழக்கு. அதுபோல பல என்பதையே ஆயிரம் என்று சொல்லுவதும் வழக்கு. இதனை அப்பர் பெருமான், இறைவன் ஆயிரம் தாமரை மலர்களைப் போன்ற ஆயிரம் சிவந்த திருவடிகளை உடையவர், ஆயிரம் பொன்மலர்களைப் போன்ற ஆயிரம் திருத்தோள்களை உடையவன், ஆயிரம் கதிரவர்களைப் போல ஆயிரமாக உயர்ந்த திருமுடிகளை உடையவன், ஆயிரம் திருநாமங்களை உவந்து ஏற்றுக்கொண்டவன், இவ்வாறு அளவு காண முடியாதவன் எம்பெருமான். அவன் அளவற்ற கருணையினால் அடியார்கள் தரிசித்து இன்புறும்படி அமர்ந்த கோலத்தில் ஆரூரில் எழுந்து அருளியிருக்கின்றான் என வர்ணிக்கின்றார். அளவுக்கு அகப்படாத வடிவம் உடையவனுக்கு நாமங்களும் அளவுக்கு அகப்படாமல் உள்ளன. உருவம் பல எடுத்துக்கொண்டு அருள்வதைப் போலவே திருநாமங்கள் பலவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாமையால் பல வடிவங்கள் மேற்கொள்ளுவதைப் போல தனக்கென்று ஒரு நாமம் இல்லாமையால் பல பல திருநாமங்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அஷ்டோத்திரம் என்றும் சகஸ்ரநாமம் என்றும் அர்ச்சனை செய்வதுண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனித்தனியே சகஸ்ரநாமம் இருக்கிறது. ஒரே மூர்த்திக்கு வெவ்வேறு சகஸ்ரநாமங்களும் உண்டு. பெரிய தலங்களில் எழுந்து அருளியுள்ள மூர்த்திகளுக்கு தனித்தனி சகஸ்ரநாமங்கள் வழங்குகின்றன. கணபதிக்கும் பொதுவாக ஒரு சகஸ்ரநாமம் உண்டு. அதை அல்லாமல் ககார சகஸ்ரநாமம் என்று ஒன்று தனியே இருக்கிறது. இப்படி உள்ளவற்றை பார்த்தால் பல சகஸ்ரநாமங்கள் இருப்பது தெரிய வரும். அவற்றையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். சிவ ஆயுத நாமாவளி எனும் இந்த குறுந்தகட்டில் வடமொழியிலுள்ள சிவபெருமானின் 10,000 திருநாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆயிரம் ஆயிரமாக 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இறைவனின் திருநாமங்களை சுசீந்திரம் கானு ராமசாமி ஓதியுள்ளார். இவர் காஞ்சி காமகோடி வேத ஆகம பாடசாலையில் முறையாக பயின்றவர். சுசீந்திரம் அருள்மிகு கொன்றையடி தானு மாலைய சுவாமி பரம்பரை பூஜா ஸ்தானிகர் நாராயண பட்டர் அவர்களின் மூத்த புதல்வராவார். இவரால் சிவபூஜா வேத மந்திரம் என்ற குறுந்தகடு 2016 63 மாத இதழ் சார்பில் வெளியிடப்பட்டது. தற்போது 63 மாத இதழ் சார்பில் 5 வெளியீடாக சிவ ஆயுத நாமாவளி என்னும் குறுந்தகட்டை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்கள் இக்குறுந்தகட்டினை பெற்று சிவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கச் செய்து இறைவனின் திருநாமங்களை போற்றுவோமாக. முகவுரை: ஹரிஹர புத்திர பிள்ளை என்ற சிவக்கண்ணன், இணை ஆசிரியர், 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ், கொட்டாரம், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Namah Shivaya.

மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமலமுத்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உமா

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: அசுர சப்த கா பகவான் சங்கராச்சாரிய வியாக்கியான் கர்த்தே ஹேன். அசுசு ரமந்தேதி ஆசுரஹ. அசுசு கா அர்த்தம் கர்த்தே ஹேன் பிராணிஷு இந்திரியேஷு. அசு சப்த கா ஹோதா ஹே பிராண். பிராண மே இந்திரியோ கே ஜோ போஷண மே லகே ரஹதே ஹேன். ஜெய்சே ஆக் ஹே, ஆக் கா விஷய ஹே ரூப். கான கா

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வைதிக் சாந்தி மந்த்ரா பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஹரிஹரானந்த சாகர்ஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஆஹாம், தைத்திரிய சம்ஹிதா ஆஃப் த கிருஷ்ண யஜுர்வேதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 8th chapter 6th verse. கிருத்திவாசா, இட் எண்ட்ஸ் வித் கிருத்திவாசா, மீன்ஸ் த ஒன் ஹூ இஸ் கவர்ட் வித் த ஸ்கின். அண்ட் வித் திஸ் தேர் இஸ் அன் உபபிரமணம் இந்த லிங்க புராணம் அண்ட் சிவமகா புராணம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சோனிச்சாக்கம் பிரத்யக்ஷம் வரோம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய பஞ்சரத்னம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழில். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர்.
2: ஸ்ரீ அருணாச்சல பஞ்சரத்னம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ்.